0: A bond.
1: Pandu baby.

0: A bond.
1: Pandu baby.

0: சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்வோம். அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8270330349 மீண்டும் 8270330349 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இது இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாய் கீதா, காரைக்காலிருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நினைக்கிறேன்.

நின்றன் தாயாக நானும் தன் சீயாக ஆறும் நீரமே பாசம் உன் கண்ணுக்குள் தீங்கும் உன் நெஞ்சுக்குள் நாளும் வாழுவே நீந்தன் தாயாக நானும் தன் சீயாக மாறும் நீரமே பாசம் உன் கண்ணுக்குள் தீங்கும் உன் நெஞ்சுக்குள் நா

0: சொன்னதான் பாட்டு முடிஞ்சிருச்சு
1: முடிஞ்சிருச்சா உருகும்படியாக பாடிவிட்டு உருகாதே உருகாதேன்னா எப்படி அது நியாயமா அழகாக பாடினீர்கள் நன்றி நன்றி அட்டகாசமாக பாடினீர்கள் நிஜமாக நன்றிகள் காரைக்கால் சாய் கீதா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலேயே நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்
2: வணக்கம் சார் நான் நெல்லை மாவட்டத்திலிருந்து கர்த்தகவல்லி பேசுகிறேன்
1: வணக்கம் வணக்கம் வாருங்கள் மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி
2: ரொம்ப நல்லதுங்க சார் நம்ம சபரி வாங்கல அனைத்து பாடம் வர சொந்தங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்
1: நன்றி நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாடுங்கள்
2: சரிங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை சொல்லி மகா விநாயகர் பாடுங்கள்
1: பாடுங்கள்

0: அட்டகாசம் அட்டகாசம் அருமையாக இருந்தது. அப்படியே அந்த ஒரிஜினல் சாங் கேட்பது போலவே இருந்தது. சிறப்பு, அருமை, நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.
1: அப்புறம் வந்து எட்டு பத்துக்கு மேல ஒரு லைனுக்கு வரட்டுமா?
0: ஆ வாங்க வாங்க, மகிழ்ச்சி.
1: அன்பான நேர்கள்லாம் பாடி முடியட்டும்.
0: சந்தோஷம். வாங்க
1: சரிங்களா சார், வழிவிடுங்க, எனக்கு வாய்ப்பு தாங்க.
0: நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அட்டகாசமான ஒரு விநாயகர் பாடல், விநாயகனே என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் இதோ. வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார, கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறோம் ஐயா, வாங்கள். இருக்கிறீர்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா. அதாவது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, சொல்லக்கூடாது. இருந்தாலும் பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை
2: சொல்லுங்க.
0: இல்லை ஐயா, வேண்டாம், சொல்லுங்க, நீங்கள் பாடுங்கள் ஐயா. இல்லை ஐயா, நான் பிறகு தனி பக்கத்தில் சொல்கிறேன், நீங்கள் பாடுங்கள்.
3: சித்திரிநாயகனை பக்தி உள்ளம் கொண்டு பணிவேடி மூஷிக வாகனனை திட்டி விநாயகனை பக்தி உள்ளம் கொண்டு

அம்பிகை பாலனை மூஷிகமாகனனை திட்டிவிநாயகனை பக்தியுள்ளம் கொண்டு பணிவேடி திருவேற்காட்டினில் தாயிருக்க திருச்சிற்றம்பலத்தில் தந்தையிருக்க திருவேற்காட்டினில் தாயிருக்க திருச்சிற்றம்பலத்தில் தந்தையிருக்க திருச்செந்தூரினில் தம்பிருக்க திருச்செந்தூரினில் தம்பிருக்க திருச்சி மலை கோட்டையில் தனித்து அமர்ந்து அருளுமைகரனை மூஷிகமாகனனை சித்தி விநாயகனை பக்தி உள்ளம் கொண்டு பணிவேடி வேலமுகம் கொண்ட ஞா

0: காத்திட வேண்டுகிறேன், கருணையை கோருகிறேன். மூசிக வாகனனை சித்தி விநாயகனை பக்தியுள்ளம் கொண்டு பணிவேனே. ஆடினம் வந்து தேடினிதம் பணிந்து ஆதி முதல்வனை அம்பிகை பாலனை மூசிக வாகனனை சித்தி விநாயகனை பக்தியுள்ளம் கொண்டு
1: சிறப்பு அட்டகாசமான குரல் ஐயா உங்களுடைய. அதாவது நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன், இது யாருடைய குரலாக இருக்கும் என்று. அதாவது நான் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்தால் எஸ்பிபி குரல், கேஜேஎஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்தால் கேஜேஎஸ் குரல், அதே மாதிரி ஒவ்வொரு பாடகரையும் கண்முன் கொண்டு வந்தால் அவரவர் குரலாகவே உங்கள் குரல் ஒலிக்கிறது ஐயா.
0: நிச்சயமாக
1: ஆஹா பாருங்கள், அதாவது என்னவென்று சொல்வதே தெரியவில்லை, அவ்வளவு இனிமையாக இருந்தது. அட்டகாசமான பாடல் அழகாக பாடினீர்கள் ஐயா, நன்றி நன்றி. கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் மூஷிக வாகனனை அழகாக கண்முன் கொண்டு வந்தார், அவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலேயே நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரோ குழந்தை பேசுகிறது?
2: மகிழ்ச்சி
1: பாடுங்கள்.

0: ஹலோ சார்.
1: சிறப்பு, நாங்கள் தான் தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த பாடல் எல்லாம் கேட்பதற்கு என்ன சொல்லுன்றே தெரியவில்லை. இதையெல்லாம் கேட்காதவர்கள் பாவம் பட்டவர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது இதை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அவ்வளோ அருமையாக அருமையாக இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. நன்றி நன்றி. கோவை சேரன் மனகர், ராஜேஸ்வரி மற்றும் புவனேஸ்வரி இருவரும் இணைந்து அட்டகாசமான ஒரு பாடல் அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் சார், என் பேர் அக்ஷயா சேரன் மனகர்.
1: ஆ வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? ஆ நலமா இருக்கும். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதி.

தாழ்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபு கணபதே பரிபூர்ண.

0: சிறப்பு சிறப்பு. அதாவது பரிபூர்ண வாழ்வு வருள்வாயே என்று பாடினீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாடிக்கொண்டே இருந்தால் எங்களுக்கு விநாயகர் பரிபூர்ண வாழ்வு தர வேண்டியதே இல்லை, எங்களுக்கு அதுவாகவே அமைந்துவிடும். எங்களுக்கு பரிபூர்ண வாழ்வு உங்கள் குடும்பத்தார் பாடிக்கொண்டே இருந்தால், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு அனைவருக்குமே கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான உடல் பாடல் பாடலை சிறப்பாக பாடினீர்கள். நெஞ்சாத நன்றிகள். நன்றி நன்றி. கோவை சேரன்மநகர் அக்ஷயா அவர்கள் பிரபு கணபதி என்று அருமையான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: செங்கல்பட்டு கிருஷ்ணமணி சார்.
0: ஆ வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
1: நீங்கள் சார் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பக்கத்தில் ஏதேனும் மழை பெய்ததா என்று?
1: மழை பெஞ்சது சார், நேற்று மழை பெஞ்சது, கொஞ்சமாக பெஞ்சது அவ்வளோதான்.
0: அதுவாவது வந்தது சந்தோஷம்.
1: அவ்வளோதான்.
0: உங்களுக்கு அந்த வேலை சாணம் தெளிக்கிற வேலை இல்லை, அதனால் அது செய்து விட்டு
1: மகிழ்ச்சி.
0: பாருங்கள் உங்கள் பாடல்.
1: என் பையன் பாடுறான், நான் பாடல, என் பையன்
0: பாடு. சரி,
1: நமஸ்காரம் சார்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க, உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
1: அடிமையில் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் மச்சப்பட்ட கோ

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும். ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு ஒன்று என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலையை தொடுத்து. ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலெழுந்து ஓடு ராஜா. ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நன்றி
1: நன்றி நன்றி, உங்களுக்குத்தான் நன்றி. சிறப்பாக ஒரு பாடல். நான் கொஞ்சம் அதாவது குனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேனா, நீங்கள் பாடியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து
0: விட்டேன்.
1: அதாவது அந்த அந்த ஒரு பாடல் கேட்ட உடனே எனக்கும் ஒரு வீரம் வந்து விட்டது போல் ஒரு மகிழ்ச்சி. இந்த பாடலை கேட்டவுடன் அழகாக பாடினீர்கள். அட்டகாசம் சிறப்பு, நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: செங்கல்பட்டு ஸ்ரீ வர்ஷன் ஐயா அவர்கள் அட்டகாசமான பாடல் அஞ்சு அஞ்சு. அதாவது அஞ்சா எப்படி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்று சொன்னவுடன் நிச்சயமாக குனிந்து அமர்ந்திருந்தேன், நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட பாடல் அட்டகாசமாக பாடினார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸ்ரீ வர்ஷன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா.

நீங்கள் பாடிய பாடல் நீங்களே பாடிய பாடல் பார்த்து கேட்கிறேன் ஐயா பாருங்க.

தீபம் தந்த பூவே கண்ணி தேடல் என்ன தாமையே.

கன்னத்தில் முத்தமிட்டாள் நீ, கன்னத்தில் முத்தமிட்டாள்.

செல்ல மழையும் நீ சின்னையும் நீ செல்ல மழையும் நீ சின்ன இடியும் நீ பிரி

உயரம் நீ ஒரு தெய்வம் தந்த பூவே கண் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும்

0: தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. ஓகேவா?
1: சிறப்பு, அட்டகாசமாக இருந்தது. அதாவது நான் சொன்னேனே, நான் இது போன்று பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலே, அதாவது எந்த ஒரு எண்ணமும் இல்லாதமல் பசி எடுக்காது, எதுவுமே இருக்காது என்று நினைக்கிறேன். அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஐயா. ஐயா, ஒரே ஒரு சந்தேகம் ஐயா.
0: சொல்லுங்க.
1: ஒரு தெய்வம் தந்த பூவே என்று பாடல் அருமையாக வளம் வந்தது ஐயா. இரண்டாவது பல்லவியில் நான் தூக்கி வளர்த்த துயரம் என்று ஏன் ஐயா அதில் பதிவிட்டார்கள் என்று தெரியவில்லை, சொல்லுங்களேயா.
0: அதாவது அது அந்த பாட்டில் வரக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவை வந்து அப்படியே வந்து ஒரு கவிதை வடிவில் எழுதிக்கிறாங்க. நெகட்டிவ் வரும்போது அந்த பாசிட்டிவா வர வார்த்தைகள் வரும்போது கண்டிப்பா பக்கத்திலே நெகட்டிவ் வரும், அதனால அப்படி எழுதியிருக்காங்க பாட்டை.
1: அருமையாக பாடினீர்களே ஐயா. மே மாதிரி அதாவது நெஞ்சில் ஜில் ஜில் ஜில் என்ற உடனே நெஞ்சில் அப்படியே அந்த இசை இல்லை என்றாலும் அந்த ஜில் ஜில் என்பதே நெஞ்சுக்குள் அந்த அழகாக பதிந்துவிட்டது. சிறப்பு ஐயா, நன்றி நன்றி. பெற்ற மகிழ்ச்சி ஐயா. இணையமைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரஹீம் ஐயா அவர்கள், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரஹீம் ஐயா அவர்கள் அழகாக நெஞ்சில் ஜில் ஜில் என்று பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், நான் கோவையில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நன்றாக இருக்கிறேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள்.
2: விநாயகர் பாடல் தான்.
1: ஆஹா.

0: சிறிய தடங்கள். பெயர் சொந்தங்களே, மன்னிக்கவும், இணையத்தில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுள்ள என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:37. இந்த நேரத்தில் நேர் சொந்தம் ஒன்று பாடிக்கொண்டே இருந்தது. வணக்கம், பாடுங்கள்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்

0: சாரி தப்பா பாடிட்டேன்.
1: என்னாச்சு?
0: மாத்தி பாடிட்டேன்,
1: ராகம் மாறி போச்சு. குறைகள் கலையே இதுவே.
0: அப்படி வரணும்,
1: அப்படி வரணும்.
0: குணாநிதியே அப்படி வராது.
1: முதலிலிருந்து ஆரம்பியுங்கள். ஃபர்ஸ்ட், அதாவது
0: நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு திருப்பி வந்து பாருங்க.
1: வீட்டுக்கு வெளியில போகணுமா? சரி வாருங்கள்.
0: இல்லை, லைன் கட்.
1: கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களுக்கு கொஞ்சம் ராகத்தில் பிரச்சனை வந்துவிட்டது. அதனால் சிறிது இணைவுகளுக்கு பிறகு இணைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் ஐயா, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அமர்நாத் பேசுறேன்.
1: வணக்கம், நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன் ஐயா.
1: வாருங்கள் ஐயா, வாருங்கள். பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை. இடையில் கொஞ்சம் காணவில்லை.
2: என்ன ஐயா?
1: இடையில் கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள் காணவில்லை ஐயா. ஏனோ தெரியவில்லை.
2: ஒரு நிமிஷம் பாட்டை எடுத்துக்கிறேன்.

0: பாடலாங்களா?
1: ஆ பாடுங்கள் ஐயா.
0: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்க

0: உன் பக்கத்திலே சோலை பூவே அறிகிறோ, பசுஞ்சொக்க பொன்னே அறிகிறோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயிலே வாங்கி வந்த மல்லிகை பூ சூடி கொள்ள அன்பு தாரமில்லே தாரமில்லே. போகையிலே என்னிடத்தில் சொல்லி கொள்ள கூட நேரமில்லே நேரமில்லே. நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாரும் இல்லை. நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த விளம்பரம் வந்துருச்சு அதுக்குள்ள. ஒரு நிமிஷம் ஐயா
1: பாருங்களே.
0: நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணீர் இன்னும்

தினம் பூவே எந்தன் மணிமுத்தே, குழலை போலே தினம் மழலை பேசும் நீளம் பூங்கொத்தே பூங்கொத்தே. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே, சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும்

0: பசுஞ்சொக்க பொண்ணே அறியோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திர காயிலே, சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே. நன்றி, நன்றி ஐயா.
1: சிறப்பு, அருமையாக இருந்தது உங்கள் குரலில் அந்த பாடல் கேட்பதற்கே. நெஞ்சந்த நன்றிகள். நன்றி இல்லையா, மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் அமர்நாத் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், ஒரு சந்தன காட்டுக்குள்ளே என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம் வாருங்கள்.
2: கோவையிலிருந்து பத்மா பேசுறேன்.
1: வணக்கம் வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பில் இந்த முக்கிய நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
2: எல்லாரும் ரொம்ப அருமையா பாடிட்டு இருக்காங்க, சூப்பரா.
1: ஆமாம், மெய் மறந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன்
2: நான். அதுதான் அதுதான், மெய் மறந்து ரசிச்சு. நீங்க போன் எடுக்காம விட்டுருவீங்களோ நான் பயந்துட்டே இருந்தேன். நல்லவேளை எடுத்துட்டீங்க.
1: மெய் மறப்பேன் என்று சொன்னது உண்மை, மறக்க மாட்டேன். அதனால் பொய் மறந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.
2: மறக்க மாட்டேன் சொல்லுங்க.
1: ஆமா, பொய் பொய் பொய் மறப்பேன், மெய் மறக்க மாட்டேன்.
2: அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, போடவா தோப்பு கர்ணம் போடவா, நான் பாடவா

அன்பு சொல்லை கட்டி காட்டிலும் நெய் கண்டு எடுத்தவன் காதல் வைத்து உன்னை வளர்த்தவன் உன்னை போல உள்ளமுள்ள நல்ல பிள்ளை ராஜா அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்பு பண்ணம் போடவா நான் பாடவா.

இன்றி உன் தன்னை துடிக்கின்றாள். பெத்த மனம் பிந்து பிடித்தது பிள்ளை நாளம் என்னை கிடக்குது. அன்னை வாசம் உன்னை வைப்பின் என்னை நம்புறாதா? அடப்பனே அப்பனே பிள்ளையாரப்பனே போடவா தூப்பு கண்ணம் போடவா நான் பாடவா.

0: பிள்ளையாரப்பனே போடவா தோப்பு கண்ணம் போடவா நான் பாடவா பாட்டுப்படி ஆடவா. தேங்க்யூ சார்.
1: சிறப்பு சிறப்பு அருமை, உங்களுக்கு தான் நன்றி. அப்படியே படத்தில் வந்த பாடலை அப்படியே கேட்பது போலே இருந்தது. அட்டகாசமாக பாடுகிறீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்ற மகிழ்ச்சி, நன்றி. கோவை பத்மா லட்சுமி நரசிம்மன் அவர்கள் அட்டகாசமாக பாடினார்கள். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே என்று அவர்களுக்கு என்ன சொல்லி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அழகு அருமை, நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: எங்கேயாவது இடம் கிடைக்குமா என்று யோசித்தேன். ஆனால் அலைக்கடல் என இன்று அளவும் நேர்கள் வந்து கொண்டே
1: இருக்கிறார்கள்.
2: அப்பனுடைய அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைத்து இருக்கிறது ஐயா. உண்மையாலுமே
1: நிச்சயமாக
2: எங்கள் தெருவில் எல்லாம் விநாயகர் விக்கிரகம் வந்துவிட்டது ஐயா. இனிமேல் தான் கொண்டாட போகிறார்கள். ஆனால் அங்கங்க மக்கள் வந்து அணிதிரண்டு அங்க நிகழ்வுகள் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: இங்கும் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறப்பு நாளை காலையிலிருந்து ஆடலும் பாடலுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
2: சூப்பர் சூப்பர், சரி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நானும் என்னுடைய பாடலை தருகிறேன். ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள், நின்றாடும் மின்மீனை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள். ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள். இவள்தானே எரிமலி அள்ளி மருதானி போல் பூசியவள் கொடினான். உந்தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடினான். என் எண்ணம் எதுவோ கிளிதான், உனை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளினான். உனை கொஞ்சம் என்னவோ ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள். நீதானே எரிமலி அள்ளி மருதானை போல் பூசியவள் அடியே, என் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடியே. உன் எண்ணம் என்னவோ சகியே, இனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கேளீ.

வைக்கும் சித்திரை குளிரும் மாறுதல் இங்கேதான் உன் குளிர் பீதமாய் இனி அடிக்கடி கொடுத்து என் வெயிலுக்கு சுகம்தா உன்னை வேர்வையில் நினைத்து.

0: ஒற்றை ஜடியில் கட்டியவள், நின்றாடும் மின்னினை நெற்றி சட்டியில் ஒட்டியவள், நீதானே எரிமலை அள்ளி மருதானை போல் பூசியவள். என்னை கண்டதும் ஏன் நீ ஒளிகிறாய், தோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. உன்னை நீங்கினான் இங்கே செல்வது, உன் உள்ளங்கையில் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே. அரை காதல் வந்தும் என் கண்ணா மூச்சி, நீ கண்டு கண்டு பிடித்தால் பின் காமன் காட்சி. கத்தியை பறந்தது நீ பூவை தெளிக்கிறாய், பாரம் குறைந்தது ஏதோ நிம்மதி. ஆகாய சூரியனை ஒற்றை ஜடியில் கட்டியவள், நின்றாடும் மின்மீனை நெற்றி சுட்டியில் கொட்டியவள், இவள்தானே எரிமலை அள்ளி மருதானை போல் பூசியவள். அழிஞ்சே என் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கோடியே, உன் எண்ணம் என்னவோ சரியே, இனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி சின்னம் கிளியே, இனி கொல்லம் என்னவோ.
1: சிறப்பு, அட்டகாசமாக இருந்தது பாடல், அருமையான பாடல் தேர்வு, சிறப்பாக பாடினீர்கள். நன்றி, நன்றி.
2: ஏனைய உறவுகளும் அருமையாக பாடி நமது நிகழ்ச்சியை பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எமக்காக இன்றும் விடுமுறை தினத்தில் எங்களுக்காக நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
2: நன்றி ஐயா. வணக்கம், வணக்கம்.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஆகாய சூரியனை அழகாக பிடித்தார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம்,
3: வாருங்கள்.
1: மீண்டும் நானும் நிமிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பாடல் இன்னும் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிமிந்து கொண்டேன். பாடுங்கள் உங்கள் பாடல்.
3: விநாயகர் பாட்டு பாடலாம்.
1: பாடுங்கள்.

ஒரு சூழ்நிலே வளமும் வந்தாய்

0: சிறப்பு அட்டகாசமான பாடல். எங்கும் ஒழிக்கும் பாடல் இந்த பாடல், அதாவது நாளை பட்டி தொட்டி எல்லாம் ஒழிக்கின்ற பாடல் இந்த பாடல். எனக்கு இந்த பாடலில் ஒரு சின்ன சந்தேகம். ஞான முதல்வனா ஞான முதல்வனா? ஞான முதல்வன் தான். ஞானம் என்று ஞானம் அறிவு. சில நேரங்களில் ஞானம் அதாவது உலக முதல்வனே அப்படி என்று கூறுகிறார்கள். எனக்கு அதுதான் சரியாக தெரியவில்லை, உங்களை கேட்டு. ஞானம் தான். நன்றி நன்றி. தீர்த்த தீர்த்துக்கு நெஞ்சா நன்றிகள். உங்களுக்கு 1000 பொற்காசுகள். நன்றி. செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவர்கள் விநாயகனை அழகாக அழைத்தார்கள். அருமையான ஒரு பாடலன். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யாருங்கிறது அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்பில் உள்ளீர்கள் ஐயா?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். வாருங்கள். நலமா இருக்கிறோம். உங்கள் பெயரை சொல்லி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா, நேயர்களுக்கு தெரிய வேண்டும்.
1: மகிழ்ச்சியாக ஒளிரும் அணி போதை.

பத்மபாதம் பணிந்த பின்னே அபிராமி அபிராமி வாரி குடல் வருமோ எனக்கு இடை வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி.

பொன்னடி அபிராமி. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ. சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ. இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ. சொல்லடி அபிராமி, வாராயோ ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ. வாராயோ ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ. வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வடிவழகே, கொடிகளாட முடிகளாட குடிபட எழுந்தாட வரும் கலையழகே. வெள்ளை உள்ளம் துள்ளும் வண்ணம் பேரிகை கொட்டி வர மத்தளமும் கத்தமிடவாராயோ. ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ. செம்பையில் வண்டு கலிங்கலிங்கேயம் என்றாட, இதை தந்த தமிழ்ந்து சிலம்பு புலங்கோடு தந்தை கலந்தாட. இரு கொங்கை கொடும்பல் என்று குலைந்தாட, மலர் பங்கயமே உன்னை பாடிய பிள்ளை நிலவும் எழுந்தாட. விரைந்து வாராயோ, எழுந்து வாராயோ, கணிந்து வாராயோ. காளி பயங்கரி சூழி மதாந்தனின் கண்களில் தெரிகின்றாள், கண்கள் சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியை தருகின்றாள். வாடிய மகனி வன்வாழிய என்கொரு வாக்கும் சொல்கின்றாள். வானகம் வையகம் எங்கனமே ஒரு வழிவாய் தெரிகின்றாள், எழில் வழிவாய் தெரிகின்றாள். அன்னை தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்ற

சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. அட்டகாசமான பாடல் ஐயா, அருமையான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. அந்த கம்பீரமான குரலில் சிறப்பு ஐயா. நன்றி, நன்றி ஐயா. உங்களுக்கு தான் நன்றி, நன்றி. நன்றி, நன்றி ஐயா. உங்களுக்கு அட்டகாசமான பாடல், நன்றி. தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயார்கள், மணியே மணியின் ஒளியே என்று அருமையான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். செங்கையில் வண்டு கணின் கணின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடே என்று அழகான ஒரு பாடல். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம்

0: சபரி உடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:02. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து ஸ்ரீஜனனி பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: ஓகே சார், ஒரு விநாயகர் பாடல் பாடுறேன்.
0: பாடுங்கள். இன்று எனக்கு அதாவது விநாயகரின் அருள் நிறைய கிடைக்கும் என்று நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா சார்.
0: மகிழ்ச்சி. பாடுங்கள்.

0: அழகு அழகான பாடல், சிறிய பாடலா இது? பாடுங்கள், நான் தான் சொன்னேனே நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: ஓகே சார்.

0: பாட்டி. தேங்க்யூ சார்.
1: அழகான பாடல், அதற்கு தமிழ் பாடலா இது?
0: இல்ல சார், அது வேற பாடல். இது வேற
1: எனக்கு அதுதான், அது சமஸ்கிருதம் தானே அது?
0: முதல்ல பாடினது கீர்த்தனை.
1: ஓ,
0: இது வந்து தமிழ்
1: பாடல். இல்லை, அதற்கு தமிழ் அர்த்தமாக என்று நினைத்து விட்டேன்.
0: இல்லை சார்.
1: அருமையாக பாடினீர்கள் இரண்டு பாடல்களும். நன்றி, நன்றி, நன்றி. கோவை சரவணப்பட்டி ஸ்ரீ ஜனனி அவர்கள் அழகான இரு பாடல்கள், சிறிய பாடல்களாக இருந்தாலும் சிறப்பான பாடல்களை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
2: சோலைச்சேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: மகிழ்ச்சி, இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ரொம்ப குஷியாக தான்
1: இருக்கு. நீங்க என்ன சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது பாடல், அனைத்து பாடலும் விநாயகர் பாடலை நீங்கள் அன்று ஆரம்பித்து வைத்தீர்கள்.
2: நான் ஆரம்பிச்சு வச்சது
1: தொடர்கிறது. ஆமா, தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
2: வேற பாட்டு படிக்கிறனாலும் தோணலை. நானும் கணபதி பாட்டு தான்.
1: அனைவரும் கணபதியைத்தான் கும்பிட வேண்டும் என்று நினைத்து விட்டோம். பாடுங்கள் உங்கள் பாடல். அதாவது உங்கள் மூத்தார் அவரு
2: யாரு?
1: விநாயகரு.
2: இதெல்லாம் ஞால முதல்வனே, ஞான முதல்வனே. நீங்க சந்தேகம் கண்டுபிடிச்சீங்கன்னு.
1: ஆமா, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான். நான் அதுக்கு நான் கேட்ட கேள்வியே இது அல்ல. இல்லை இல்லை, நான் உங்களுக்கு உங்கள் அதாவது எனக்கு உங்கள் பகுதியில் எப்படி அழைப்பார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் மூத்தாரா என்று கேட்டேன்.
2: முருகரா?
1: விநாயகர்.
2: ஆமா, விநாயகர் வந்துட்டார் இன்னைக்கு.
1: அதுதான் அவருக்கு உங்களுக்கு மூத்தாரா என்று கேட்டேன்.
2: மூத்தாரா?
1: ஆமா, உங்களுக்கு அதுதான் எனக்கு தெரியவில்லை. உங்கள் பகுதியில் எப்படி கூறுவாங்க?
2: கடவுள் வேற, கடவுள் பேர் வச்சு எங்க என் கணவருக்கு அந்த பேர் வச்சாங்க. அவர் கடவுள் ஆயிட்டார். ஆனா
1: பாருங்க,
2: எனக்கு மட்டும்தான் கடவுள்.
1: பாருங்க,
2: கடவுள் முருகர் பிள்ளையாரு.
1: நான் உங்கள் ஆத்துக்காரர் பெயர் ஞாபகம் வந்தது, அதனால சொல்லிவிட்டேன். மன்னிக்கவும். பாடுங்கள்.
2: கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும். கணபதி பாருங்க.

அவன் அருள் துணையே கவலைகளே அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகளே அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் எதற்கும் அவனே முதற் பொருள் அன்பெனும் பிடியில் அகப்படும் கருப்பொருள் அன்பெனும் பிடியில் அகப்படும் கருப்பொருள் ஊட்டும் உலகிற்கு ஒளி தரும் உருப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் ஓம் எனும் ஒளியது உருவமாய் வளர்பவன் உமையவள் வழியிலே குழந்தையாய் திகழ்பவன்

0: அவ்வளவுதான் சார்.
1: சிறப்பு, நிச்சயமாக நினைக்கிறோம். கணேசனையும் நீங்கள் பாடிய பாடலையும் அட்டகாசமாக இருந்தது, கேட்பதற்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் காக்கும் கடவுள் கணேசனை நினைக்க சொல்லி அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வாருங்கள் வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: சரிங்க சார். காவல்காரர் படத்திலிருந்து மெல்லப்போ மெல்லப்போ. சரிங்களா சார்,
1: பாடுங்கள்.
2: மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ.

0: மங்கை நாடினோ மெல்ல போ மெல்ல போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணா சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ மெல்லப்பா சொல்லிப்போ சொல்லிக்கா.
1: சிறப்பு அட்டகாசமான ஒரு பாடல், மெல்லப்போ மெல்லப்போ என்று மென்மையாக பாடினீர்கள். நன்றி நன்றி. நன்றாக பாடினீர்கள். ஆனால் சிறப்பாக இருந்தது கேட்பதற்கு நன்றி. நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் மெல்லப்பூ மெல்லப்பூ என்று அழகாக பாடினார்கள். மென்மையாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் இரவு 8:16. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நானும் மிகவும் நலமாக இருக்கிறேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அறிமுகம் செய்து கொண்டு அதாவது கே கே நகரா திருநின்ற ஊரா எப்படி வருமோ
2: என்று,
1: அதாவது எங்கு சென்றாலும் அந்த அடையாளம் அடையாளம் மாறாது. நிச்சயமா
2: அப்படியா?
1: உங்கள் மனதிற்கு எது படுகிறதோ அதே செய்யுங்கள், அதுதான் சரி.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் சென்னை கே திருநன்றவூர் ரேவதி அம்மா அவர்கள் இது அவர்கள் குரலில் பாட தயாராக இருக்கிறார்கள். கேட்டு மகிழ்வோம், வாருங்கள்.
1: நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்கள்கிட்ட பாட வரும்போது நான் பாட்டு எடுத்துக்கொண்டு முதலில் எடுத்து
0: வைக்கிறது,
1: அதனால் இன்று மட்டுமே என்னை மன்னித்து கொள்ளுவோம்.
0: ஏனாச்சு என்னாச்சு, மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் முன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம், யாரும் இங்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள், எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஆமாம், பாரதியார் பாடல்கள் பாரி வருகிறதா? வாருங்கள்.
1: முத்தமிழிலும்
0: பாடலாம்.
1: முத்தமிழின் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றேன், முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன், தித்திக்கும் குமரன் பெயர்

0: ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறு முகம் கொண்டு ஆறுதல் தந்து ஓபி நலம் காட்டும் முருபரனே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே. திட்டிக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே. பாரத தாய் மடியிலே பண்புடனே தவழுகின்றேன். பாரத தாய் மடியிலே பண்புடனே தவழுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் ஐந்தமிழில் பாடுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் ஐந்தமிழில் பாடுகின்றேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவும் நீ தனி தமிழே. கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவும் நீ தனி தமிழே. நாளும் முறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கூறும் திருக்குறளே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றேன். திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன்.
1: சிறப்பு அட்டகாசமான பாடல். நீங்கள் எந்த நாட்டு மருமகள்? சொன்னீர்கள் எந்த ஊர் மருமகள்? எந்த ஊர் மருமகள்?
2: விழுப்புரம்.
1: விழுப்புரம், சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி.
2: ஆனா எல்லாரும் சென்னையிலே குடிபெயர்ந்தாச்சு. அவங்களோட பூர்வீகம் விழுப்புரம்.
1: சிறப்பு சிறப்பு.
2: நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகள். அண்ணனையும் கூப்பிட்டு தம்பியை பாட வச்சு அண்ணனையும் இதோட இணைத்து கொள்கிறேன்.
1: உங்களுக்கு விநாயகர் அவர்கள் பரிபூர்ணமாக கிடைத்து விட்டதால், உங்கள் முத்தமிழும் கிடைத்து விட்டதால் அவர் தம்பியை பாட சொல்லிவிட்டார்.
2: என்னை பாடு அப்படின்னு எனக்கு எடுத்து கொடுத்து விட்டார்.
1: ஆமாம், சிறப்பாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றிகள்.
2: ரொம்ப ரொம்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு சபரி வானொலிக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி. சென்னை திருநின்ற ஊர் ரேவதி அம்மா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் முத்தமிழில் பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டுன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 91 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா.
3: இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா. தங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா. இல்லை ஐயா, இங்கு வேறொரு இடம் சென்று வந்து விட்டேன், அதனால் அங்கு போக முடியவில்லை ஐயா. பாடுங்கள் ஐயா, உங்களை அறிமுகம் செய்து கொண்டு பாடுங்கள் ஐயா.
3: வணக்கம். நான் மும்பை நடராஜன் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். கொஞ்சம் சமீபத்தில் கீதா நேசன் சாருடைய நிகழ்ச்சியில்
4: உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெரிய பெற்றவனை உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது, பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது, முருகா அமைதி கொண்டது. அருகில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது, கண்டா பெருமை கொண்டது. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன்னுயிரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம்

0: சந்திக்கும் போது உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது, கந்தா முதுமை வராது. குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளம் எல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகென்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்று மொழி குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்று குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அனைவருக்கும் எனது
1: சிறப்பு ஆட்டகாசமான பாடல்.
0: நம்ம விநாயகர் பெருமானோட அருள் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட அனைவருடைய இல்லத்திலும் மகிழ்ச்சியை பொங்கட்டும். எல்லோரையும் கடவுள் நல்லபடியாக ஆரோக்கியமாக வைக்கட்டும்.
1: நிச்சயமாக நன்றி ஐயா, அருமையாக பாடினீர்கள் உங்கள் பாடல் ஐயா. அதாவது கேட்க கேட்க இனிமை ஐயா என்று பாட தோன்றுகிறது.
0: கொஞ்சம் பாடும்போது சில வரிகள் கொஞ்சம் ஒரு மாதிரி
1: நிச்சயமாக அது மாதிரி தான் இருந்தது, அது மாதிரி தான் சிறப்பாக இருந்தது.
0: அருமையான பாடல். மார்ச் 24 மார்ச் 25 பழனி அதெல்லாம் வந்து நினைவு வந்தது.
1: ஆஹா, சிறப்பு சிறப்பு, அருமை ஐயா, மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மும்பை நடராஜன் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல், சொல்ல சொல்ல இனிக்குதடா. ஆமாம், கேட்க கேட்க இனிக்குத ஐயா என்ற இந்த பாடல் நீங்கள் பாடியது. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
1: வணக்கம், வாருங்கள் பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: நிமித்தரிட தகிட தகிட தலதோடுதான்

0: బొమ్మ బొమ్మ తాతయ్య తయ్య నకది నాకు నకది భజం కరే ఉతమిత నకది మితి తాకి తాం తో తై తై గణపతి నాం సదా ఉతమిత నకది మితి తాం పితాం తై తై గణపతి నాం సదా.
1: சிறப்பு சிறப்பு, அட்டகாசமான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல். நெஞ்சாத நன்றிகள் உங்கள் இருவருக்குமா. அழகாக பாடினீர்கள், மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி நன்றி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களும் மற்றும் ஸ்ரீ ஜனனி அவர்களும் பொம்மை பொம்மத்தா என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நாங்களும் ஒரு பாடல், நாங்களும் என்று இதோ ஒரு பாடல். என்னுடன் இணைந்து
2: ஜெயா கீதநேசன்,
3: சபரிநேசன்,
1: ஆமாம், குழுவாக இணைந்து ஒரு பாடல். ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே மனையில் மங்களம் மேலம் ஒழிக்குதம்மா, கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா, மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தால்

ओम अर्ध विनायका, दुर्गा विनायका, भीमसंड विनायका, देगरी विनायका, उद्दंड विनायका, पासवाणी विनायका, गर्भ विनायका, सिद्धि विनायका, लंबोदर विनायका, पूर्णदंत विनायका, सालगड़नगड विनायका, पुष्पांड विनायका, कुंड विनायका, वेदवेश विनायका, रायपुत्र विनायका, प्रणव विनायका, திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் வல்லார கணபதி, கபில கணபதி, துண்டி கணபதி, வக்ரதுண்ட கணபதி, மகோத கணபதி, ஹேரம்ப கணபதி, கணநாத கணபதி, விக்னேஷ கணபதி, விக்னகார கணபதி, பாலச்சந்திர கணபதி, சுற்பகர்ண கணபதி, ஜஷ்டராஜ கணபதி, கஜானன கணபதி, மகோத்கட கணபதி, கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா, என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவாய், வெண் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கொரு மாலை இடுகின்றார், கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார், பொறிநூலும் இட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார், திருநீரும் பூசி குடையும் வைத்து

0: ஓம் வக்ரதுண்ட விநாயகா, ஏகதந்த விநாயகா, திருமுக விநாயகா, பஞ்சாட்ச விநாயகா, ஹேரம்ப விநாயகா, வரத விநாயகா, மோதக விநாயகா, அபயத விநாயகா, சிம்மதுண்ட விநாயகா, குனிதாட்ச விநாயகா, சிப்ரப்பிரகாச விநாயகா, சிந்தாமணி விநாயகா, தந்தாஸ்த விநாயகா, விசிண்டில விநாயகா, உர்தண்டமுண்ட விநாயகா, என் குற்றக்குடையோடு தெற்கு நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி, கர்ம கணபதி, யோகேச கணபதி, சித்தி வித்தி கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகதேச கணபதி, ஏகதந்த கணபதி, லங்கோதர கணபதி, தும்பிரவர்ண கணபதி, சிப்ரப்பிரசாத கணபதி, தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகர. படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா, நடு நடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா, உன் மூஷிகமும் என் மனதைப் போலே சின்னஞ்சிறிதல்லவோ, அது கடவுளை தாங்குது எந்த மனமோ பாவம் சுமந்ததுவோ.
1: கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாலாம், கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாலாம்.

0: சூலதந்த விநாயக கலிப்பிரிய விநாயக சதுதந்த விநாயக திமுக விநாயக சேஷ்ட விநாயக கஜ விநாயக கால விநாயக நாகேச விநாயக மணிகர்ணக விநாயக ஆஷா விநாயக சிருஷ்டி விநாயக யக்ஷ விநாயக கஜகர்ண விநாயக சித்திரகண்ட விநாயக மங்கள விநாயக மித்ர விநாயக ஆழிசூழ் உலகில் மேற்கு நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் விநாயகாய கணபதி விகட கணபதி ஆசபூர்ணா கணபதி சும்பிரதேச கணபதி பிரமோத கணபதி மோத கணபதி சுமுக கணபதி துர்முக கணபதி வாசவாணி கணபதி பரேச கணபதி லாபேச கணபதி தரணீதர கணபதி மங்களேச கணபதி மூஷித்வஜ கணபதி மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா. பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார், அந்த மூலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தார். வெண்கட்டு உடுத்தி குட்டி கொண்டு தொழுதோம் கணபதியே, இப்பிறவி கடலின் நாழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே.
1: கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம், கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம்.
0: ஓம் மோத விநாயகா பிரமோத விநாயகா சுமுக விநாயகா துர்முக விநாயகா கணநாத விநாயகா ஞான விநாயகா பிராண விநாயகா அவிமுக்த விநாயகா ஐஸ்வர்ய மழை பொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் மயூர்பிரஜ கணபதி ராஜேச கணபதி பிருத்திவேச கணபதி ஓம்காரேச கணபதி குணேச கணபதி வரத கணபதி சித்திபுத்தீப கணபதி கணேச கணபதி சதுர்பாகு கணபதி திரிநேத்திர கணபதி கஜமஸ்த கணபதி நிதிப கணபதி கஜகர்ண கணபதி சிந்தாமணி கணபதி வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா, எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே. உனக்கு கோடி நமஸ்காரம் நாமாவளி நைவேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தரு புரியும் அத்திமுகத்தோனே, நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே. ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே, வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே.

நன்றி சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் அழகான எங்களுடன் இணைந்து சபரி நேசன் அவர்களும் ஜெயா அவர்களும் இணைந்து பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக

நிறைவு பாடலாக ஒரு பாடல். மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், அவ்வை ஆணை முகத்தனை அழைத்தால். மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், அவ்வை ஆணை முகத்தனை அழைத்தால். அந்த ஆறு முகத்தின் அண்ணன் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோம், நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம். மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், அவ்வை ஆணை முகத்தனை அழைத்தால். நெஞ்சம் உனது வசம் நினைவில் உன் கவசம் கொண்டு மகிழுதென் சிந்தை, நீ குறைகள் தீர்ப்பதில் தந்தை. நெஞ்சம் உனது வசம் நினைவில் உன் கவசம் கொண்டு மகிழ்வதென் சிந்தை, நீ குறைகள் தீர்ப்பதில் தந்தை. இனி அஞ்சும் நெஞ்சமோ அழுகை துன்பமோ ஆயுள் முழுவதிலும் இல்லை, நான் அன்பு கணபதியின் பிள்ளை. மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், அவ்வை ஆணை முகத்தனை அழைத்தால். தருணம் இதுவென்று தமிழின் துணை கொண்டு சரணம் அடைகிறேன் இறைவா, யானை தலையை அலங்கரிக்கும் தலைவா. தருணம் இதுவென்று தமிழின் துணை கொண்டு சரணம் அடைகிறேன் இறைவா, யானை தலையை அலங்கரிக்கும் தலைவா. உன் கருணை அருள்மழையில் தினம் நனையும் விதம் இனிய வரம் எனக்கு தருவாய், என் இசையில் பசியார வருவாய். மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், அவ்வை ஆணை முகத்தனை அழைத்தால். பக்தி வழிபாடு மனிதன் வாழ்விலே பிரிக்க முடியாத அம்சம், அது பிரியக்கூடாத பந்தம். பக்தி வழிபாடு மனிதன் வாழ்விலே பிரிக்க முடியாத அம்சம், அது பிரியக்கூடாத பந்தம். உன் பக்தி நெறி காட்டும் அன்பு வழியிலே பகிர்ந்து வாழும் என் வம்சம், அதில் பல கவலைகள் துவம்சம். மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால், அவ்வை ஆணை

ஓம். நன்றி நேர் சொந்தங்களே. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் சபரி நேசன் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி தெரிவிக்கும் வேளையில் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.